கத்தி குலுக்கி தக்கா சக்கலக திக்கி தக்க திக்கி சக்கலக திக்கி தக்க திக்கி சக்கலக திக்கி தக்க திக்கி சக்கலக திக்கி தக்க குலுக்கி தக்கா குலுக்கி தக்கா குலுக்கி தக்கத்தி